0: வேணும் ராணிக்கு ஓதியாராகி மோளி கம்பிலுவதே லோபி ராணியக்கி
1: இஹுசாஸ்
0: புரதமாக.

0: நாஷோ, வர வர உஃபா வச்சு எங்க ஹங்கேகத் கண்ண ஆஷியோ மிஷோ எங்க ஆச ஷஹு மென்னா பேவரி வெலா கேம்ஸ் த குழலா மீ மீ கடி ஷஹு மென்னா ஹாச கொல்லதீனி மதென் குரிங் ஃபஷமோஸ் ஃபாஹ கொல்லி க்ளியோகே தென் குரியங் ஒரு மசக்கே தக்கக்க எம்மெ கினபேக்கு இன்திஜார் குரான் எம்ம செக்க தக்க வாண கண்ணெங்க அமில்ல ஆல்பமேக்கு மசக்கே தென் மீக குரிமிஸ் வர பேவர் ஷோ தக்கோன் ஷஹு மென்னா எவாக்க தெக்கே ஃபோத்தே தோ ஆல்பமேக்கு வாஹக ஆல்பமேக்கு மசக்கே குரம் பேணுமே கியா ஹிசாபே கோளேனி ஆல்பம்கு மசக்கே
1: நெ இராது குரவியா ಮೇವಿ ಅದು ಹೆಣ್ಣು
0: ನುವಾಡೆ ದೋ ವರ ಅವಸ್ ಮುಸ್ತಕ್ಬಲ್ ಏ ಉಮ್ಮೀದ ಕಿದೆಂಗ್ ಹಮ ಗ್ಯಾಮಸ್ ಮೇ ಶಹುವಂಗ್ ಅಡು ಒಣೆಂಗೆ ನಾಶಮಂಗೆ ದೆಂಗ್ ಅಣ್ಣ ಉಳೆ ಲವ ಮೀ ಎಹುಂತೆರೆ ನಕ್ಕ ಮುದಾಣೆ ದೆಂಗ್ ಮೀ ಉಮ್ಮೀದ ಕಿ ವಿಹಾವ ಸವಹಕಂಗ್ ಲವ ರಿಲೀಸ್ ವೆ ಮೀ ಎಹುಂತೆರಿನ್ನ ಎ ಲವ ಅಡು ಹಾಲ್ಮುಗ ಫುರ್ಸತ್ ಲಿಬೊಂದ್ ದೆಂಗ್ ಉಮ್ಮೀದ ಕಿ ಹಮ ದೆಂಗ್ ಅಣ್ಣ ಎಫ್ ಎಮ್ ಅವಾರ್ಡ್ ಗೆ ಸಮ ಕ್ಲಿಯೋಗೆ ಲವ ದ ಬ್ಯಾವೆರಿಬು ಏ ಉಮ್ಮೀದ ಕಿ ನಾಶ ವರ ಬಡ ಶುಕ್ರಿ ಹಂಗೆ ಶಹುಮಂಗೆ ಫರಾತ್ ಹಮ ಕೂಡ ಕೂಡ ಹಾದಿಯ ಓಕೆ ನಾಶು ವರ ಬೋಡ ಶುಕ್ರಿ ಹಂಗೆ ಮೇ ಹಫ್ತಾಗೆ ಗೇಮ್ ಆನ್ ಶೋಸ್ ನಿಮ್ಮದಾವಾಗುತ್ತೆ ಮೇ ಜೊನ್ ಶಹುಮೀದ್ ಮೇ ಕೊರೇನಿ ಏಹುನ್ ತೆರೀನ ಮೇ ಹಫ್ತಾಗೆ ಮೆಹಮಾನ ಮೆಹಮಾನ್ಗೆ ವಾಹಕ ತಕ್ಕ ಮುದೇ ಕಮ ವರ ಉಫಾವೆ ಬಾಜರ್ ವಾಗುತ್ತೆ ಕೊಳ್ಕೆದು ವಕೀಲ ಅಸ್ಲಾಮ್ ಅಲೈಕುಂ.

திமம்மெங் அலுன் திருமக ருஜு அவா ஹுஷி திமம்மெம் மறுவே வெய்ய வீமாஹியே எய் வரவெஸ் துரு ருஜு ஆகுமக்கே.

0: அத்தனை ருபியா ஏதோ கொல்ல கொம்பு தெமாக்கும் உரிதுவின் ஏடிவியின் ஹோதம் நீங்கள்.
1: Nawadiha Eke Megahertz, Tivehi FM.